மதன் நிலகுச்சரி இலங்கம் நேற்று ஜித்தகி மதம் இசையம்மா காவுகே கண்பனா நிங்ஷிங்ப ஓய்ரே நிங்ஷிங்ப குதிங்கி தமோய்ஜெக்காயிரே லைஷம் அங்கோகி மயக்தனி தமினசி.